0: 107.8 FM. ಇದು ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಬದುಕು. கேட்டுண்டுள்ளார் இது ரேடி சாரங்கும் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன. இண்டத்த மொயிலஞ்சி பேரி காரியக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நிறைய சுவாகத. ஸ்ரோத்ருங்களே, நாளே விஸ்வ தம்பாக்கு ரஹித நாள். பிரதி வருஷம் மே 31 விஸ்வ தம்பாக்கு ரஹித தினான்னு சென்று ஆச்சரணை ஆக்குறாரு. தம்பாக்கு சேவனர் விருத்த ஜாகிரதி மூடிசகுபேனாயிட்டு பிரதி வருஷ இந்நாள் புத்திய புத்தியோ தீமுரொட்டுகு விஸ்வதாதிந்த இந்நாள் டே ஆச்சரணை கூட ஆக்குறாரு. ವಿಶ್ವ ತಂಬಾಕು ರಹಿತ ನಾಲ್ಡು ತಂಬಾಕು ಸೇವನೆರೆ ಅದ್ರಲ್ಲಿ ನಿಂಡುತ್ತ ಆವರಂಕೆತ್ತು ಹಾನಿಕಾರಕ ಅದರ ದುಷ್ಪರಿಣಾಮ ಇದೆ. ಆಲ್ಮಾರ್ಲು ಅವರು ಜಾಗೃತಿ ಮೂಡಿಸಗುಬೇನಾಯಿಟ್ಟು ಆ ತಂಬಾಕು ಸೇವನೆರೆ ಆಯ್ತರ ಕೊರಡಿ ಹಾಕೋಗುಬೇನಾಯಿಟ್ಟು ವಿಶ್ವ ಆರೋಗ್ಯ ಸಂಸ್ಥೆರೇ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಈ ನಾಲ್ಡು ಜಾಗತಿಕ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಆಚರಣೆ ಆಕರಾರು. ಸಿಗರೇಟ್ ಐಟಿಕ್ಕೂ ಅದೇ ಪೋಲಮೆ ತಂಬಾಕು ಉತ್ಪನ್ನ ಸೇರಿಯ ಪೋಲೆ ತಂಬಾಕು ಸೇವನೆಯಲ್ಲಿ ನಿಂಡುತ್ತು ಉಂಡಾವರು ಆರೋಗ್ಯತೆ ಅಪಾಯತೆ ಬಗ್ಗೆ ಆಲ್ಮಾರ್ಲು ಅರಿವು ಮೂಡಿಸರು. ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಶಿಕ್ಷಣ ಕೊಡುಕರು. ಇದು ವಿಶ್ವ ತಂಬಾಕು ವಿರೋಧಿ ನಾಲ್ಡು ಉದ್ದೇಶ ಕೂಡ ಇಟ್ಟಿಕ್ರೆ. ಆ ತಂಬಾಕು ಬಳಕೆಯ ವಿರುದ್ಧ ಕ್ರಮ ಕೈಗೊಳ್ಳೋಗು ಸರ್ಕಾರ ಸಂಸ್ಥೆಗ ಪಿನ ಆಲ್ಮಾರ್ಲು ಅವರು ಉತ್ತೇಜಿಸರೆ ಸಲುವಾಯಿಟ್ಟು ಕೂಡ ಈ ನಾಲ್ಡು ಆಚರಣೆ ಆಕರಾರು. 1987 ವಿಶ್ವ ಆರೋಗ್ಯ ಸಂಸ್ಥೆ ಸದಸ್ಯ ರಾಷ್ಟ್ರದಲ್ಲಿ ನಿಂಡುತ್ತು ವಿಶ್ವ ತಂಬಾಕು ರಹಿತ ನಾಲ್ಡು ಫಸ್ಟ್ ಬಾರಿಗೆ ಆಚರಣೆ ಕೂಡ ಆಕರೆ. ಅಲ್ಲಾಂಟೆ 1988 ಏಪ್ರಿಲ್ 7 ಕೂಡ ವಿಶ್ವ ಧೂಮಪಾನ ನಿಷೇಧ ದಿನ ಚಂತೆ ಕರೆ ಕೂಡ ಕೊಡುಕರು. 1988 ಅವರು ನಿರ್ಣಯತ್ತು ಕೂಡ ಅಂಗೀಕರಿಸಿರಾರು. ಪ್ರತಿ ವರ್ಷ ಮೇ 31 ಈ ವಿಶ್ವ ತಂಬಾಕು ರಹಿತ ನಾಲ್ಂಟು ಆಚರಣೆ ಹಾಕುನು ಚಂತೆ ಕರೆ ಕೂಡ ಕೊಡುಕರಾರೆ. ಆರೋಗ್ಯ ಪಿನ ಆರೋಗ್ಯಕರ ಜೀವನ ಇದು ಭವಿಷ್ಯತ್ತು ಪೀಳಿಗೆರು ರಕ್ಷಿಸುಗುಬೇನಾಯಿಟ್ಟು ಈ ನಾಲ್ಗರು ಮಹತ್ವ ಕೊಡುಕನು ಚಂತೆ ವಿಶ್ವ ಆರೋಗ್ಯ ಸಂಸ್ಥೆ ಕೂಡ ಕರೆ ಕೊಡುಕರು. ತಂಬಾಕು ಸೇವನೆರು ದುಶ್ಚಟತ್ತಿಗೆ ದಾಸರಾಯಿಟ್ಟು ವಿಶ್ವದಲ್ಲಿ ಪ್ರತಿ ವರ್ಷ ಸುಮಾರು 80 ಲಕ್ಷ ಆಲ್ಮಾರು ಮರ್ಚುಂಟುಲಾರ ಚಂತೆ ಕೊರಿಯ ವರದಿಂಗ ಕೂಡ ಚೆಲ್ರೆ. ಭಾರತದಲ್ಲಿ 13 ಲಕ್ಷ ಯಾರ ಆಲ್ಮಾರು ತಂಬಾಕು ದುಷ್ಪರಿಣಾಮತ್ತಿಗೆ ಬಲಿಯಾಯಂಟುಲಾರೆ. ಯುವ ಪೀಳಿಗೆ ಈ ತಂಬಾಕು ದುಶ್ಚಟತ್ತಿಗೆ ಬೂಲ್ಡೆದರೆ ತಡೆಯಿರೋ ಒಂದು ಸವಾಲು ಕೂಡ ಐತಿನಂಗೆ. ಇಪ್ಪರ್ತಿಗೆ ಈ ದುಶ್ಚಟತ್ತಿಗೆ ಒಳಗಾಯಂಗಲು ಅಂಗಲ ಪರ್ತುಕೊಂಬಂಡದು ಕೂಡ ಬೆಲ್ಲೋರು ಸವಾಲು ಕೂಡ ಐತಿಕ್ರೆ. 20th ಕಾಲದಲ್ಲಿ ಇಂಗಂತವ್ರ ಚಟತ್ತಿಗೆ ಅದೇ ತರಮ ಬಾಲಕಾರು ಕೂಡ ಒಳಗಾಯಂಟುಲಾರು ಚೊಲ್ರಂಕೆತ್ತು ಅವರು ಸತ್ಯ ಇಟ್ಟಿಕ್ರೆ. ತಪ್ಪು ಕೊಡುಕರಂಕೆತ್ತು ಕೊರಿಯ ಜಾಹೀರಾತು ನಿಂಡಿತು ಕೂಡ ಅದು ಮಲ್ಲಾಂಟಿ ಕೊರಿಯ ಸೆಲೆಬ್ರೇಟರಿಂಗಲೇ ಅನುಕರಣೆ ಆಕೃದಲು ಕೊಂಡಿತು. ಬೇರೆ ಬೇರೆ ಕಾರಣದಲ್ಲಿ ನಿಂಡಿತು ಧೂಮಪಾನದ ಚಟ ಅಂಟಿಯುಂಟು. ಅನೇಕ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯ ಆರೋಗ್ಯ ಆರ್ಥಿಕ ಸಮಸ್ಯೆಗೂ ಕೂಡ ಅದೇ ತರಮ ಬಾಲಕಾರು ಒಳಗಾಯಂಟುಲಾರೆ. ಒತ್ತಡ ಕೊರಡಿ ಹಾಕೋಗು ಧೂಮಪಾನ ಸಹಕಾರಿ. ಅದಲ್ಲಿ ನಿಂಡುತ್ತೆ ಸಂದೋಲ ಜಾಸ್ತಿ ಅವರು ಧೈರ್ಯ ಬಂಡು ಚೊಲ್ರಂಕೆತ್ತೋ ತಪ್ಪು ಕಲ್ಪನೆಗ ಆಲ್ಮಾರ್ಲು ಮೂಡಿಟ್ಟುಳ್ಳದು ಕೂಡ ದುರದೃಷ್ಟಕರ. ಬೀಡಿ ಐಟಿಕ್ಕು, ಸಿಗರೇಟ್ ಐಟಿಕ್ಕು, ಗುಡ್ಕಾ ಐಟಿಕ್ಕು, ಜರ್ದಾ ಐಟಿಕ್ಕು, ನಶೆ ಐಟಿಕ್ಕು, ಹುಕ್ಕಾ ಐಟಿಕ್ಕು ಇಂಗಿನ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲೂ ಕೂಡ ತಂಬಾಕು ಉತ್ಪನ್ನತ್ತು ಸೇವಿಸಿರಾರು. ತಂಬಾಕು ಲಂಕೆತ್ತು 100 ವಿಷಕಾರಕ ಪಿನ ಎಲ್ವೋ ಕ್ಯಾನ್ಸರ್ಕಾರಕ ರಾಸಾಯನಿಕ ಅದನ್ನಂಗಲೇ ಶ್ವಾಸಕೋಶದಲ್ಲಿ ನಿಂಡುತ್ತೆ. ಅದೇ ಶ್ವಾಸಕೋಶತೆ ಕ್ಯಾನ್ಸರ್, ನಾವುಡು ಕ್ಯಾನ್ಸರ್, ತೊಂಡೆರೆ ಕ್ಯಾನ್ಸರ್, ಶ್ವಾಸಕೋಶತೆ ಸೋಂಕು, ಚಮೆ ಇಂಗಿನ ಬೇರೆ ಗುಣಪಡಿಸೋಗು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ತಂಕೆತ್ತು ಭಯಂಕರ ರೋಗತಿಗೂ ಕೂಡ ಕಾರಣ ಇತ್ತುಬೋಂಡು. ಅದಕ್ಕೊಂಡಿತ್ತು ತಂಬಾಕು ನಿಯಂತ್ರಣತ್ತಿಗೆ ಬೇನಾಯಿಟ್ಟು ಕೇಂದ್ರ ಪಿನ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲೂ ಲಂಕೆತ್ತೋ ಯೋಜನೆಗಳು ಹಮ್ಮಿಯಂಗು ಆಲ್ಮಾರ್ಡು ಈ ಚಟ್ಟದಲ್ಲಿ ನಿಂಡುತ್ತೆ ಪರ್ತುಕೊಂಬಂಡದೇ ಬೆಲ್ಲೋರು ಸವಾಲು ಕೂಡ ಇದಿಕ್ರೆ. ಸಾರ್ವಜನಿಕ ಜಾಗ, ಸ್ವರಾಕರೆ ಜಾಗಲು, ಶಾಲೆ ಲೈಟಿಕ್ಕು, ಕಾಲೇಜ್ ಲೈಟಿಕ್ಕು, ರೈಲ್ ಐಟಿಕ್ಕು, ಬಸ್ ಐಟಿಕ್ಕು ಇಂಗಿನ ವಿಮಾನ ನಿಲ್ದಾಣದಲ್ಲೂ ಕೂಡ ಈ ಕಟ್ಟುನಿಟ್ಟಾಯಿಟ್ಟು ಧೂಮಪಾನ ನಿಯಂತ್ರಣ ಕೂಡ ಹಾಕಿಕೊಂಡುಲ್ಲಾರೆ. ಆ ಮೂಲಕ ಪರ್ಯಾಯ ಧೂಮಪಾನದಲ್ಲಿ ನಿಂಡುತ್ತೆ 1000 ಆಲ್ಮಾರ್ಡು ಕೂಡ ರಕ್ಷಿಸಿ ಉಂಟುಲ್ಲಾರೆ. ಚೊಲ್ರದು ಕೂಡ ಒರ್ ಸೈಡ್ಲ ಸಮಾಧಾನ ತಂಡಂಕೆತ್ತವರು ವಿಚಾರ. ರಾಜ್ಯದ ಎಲ್ಲ ಜಿಲ್ಲಾ ಆಸ್ಪತ್ರೆಗಳು ತಂಬಾಕು ವ್ಯಸನಮುಕ್ತ ಕೇಂದ್ರತ್ತು ಕೂಡ ಸ್ಥಾಪಿಸಿ ಉಂಟುಲ್ಲಾರೆ. ವೈಯಕ್ತಿಕ ಪಿನ ಕೌಟುಂಬಿಕ ಆಪ್ತ ಸಮಾಲೋಚನೆ ಕೂಡ ಕೊಡ್ತುಂಟುಲ್ಲಾರೆ. ಸಾರ್ವಜನಿಕ ಮಾರು ಈ ಕೇಂದ್ರದಲ್ಲಿ ಕಿಟ್ಟಿಯುಂಟುಲ್ಲಂಕೆತ್ತೋ ಆರೋಗ್ಯ ಸೇವೆಯರು ಕೂಡ ಪಡೆಯೋಳ. ದೂರವಾಣಿ ಮೂಲಕವೂ ಕೂಡ ಆಪ್ತ ಸಮಾಲೋಚನೆ ಕೊಡುಕರಾರು. ಸ್ವಯಂ ಪ್ರೇರಿತಮಾಯಿಟ್ಟು ಈ ಧೂಮಪಾನದ ಚಟತ್ತು ಬುಡೋಗು ಬಯಸುಯಂಟುಲ್ಲಂಕು ಕೂಡ ಇದರ ಸುವರ್ಣ ಅವಕಾಶ ಕೂಡ ಇತ್ತುಂಡು. ತಂಬಾಕು ನಿಯಂತ್ರಣ ಕಾಯ್ದೆ ಪಿನ ಅನೇಕ ಯೋಜನೆ ಜಾರಿಲಿಂದಂಗು ತಂಬಾಕು ಸೇವನೆರು ಪ್ರಮಾಣ ಕೊರಡಿಯಾಯುಂಟಿಲ್ಲ ಚೊಲ್ರದು ಕೂಡ ಒಂದು ಸೈಡ್ಲು ಆತಂಕಕಾರಿ ವಿಚಾರ. ಸರ್ಕಾರ, ಸರ್ಕಾರೇತರ ಸಂಘ ಸಂಸ್ಥೆಂಗ, ಮನೋವೈದ್ಯ ಮಾರು, ಶಿಕ್ಷಣ ಸಂಸ್ಥೆಂಗ, ಆಪ್ತ ಸಮಾಲೋಚಕ ಮಾರು ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಯಿಟ್ಟು ಶ್ರಮಿಸಿ ಹಂಗೆ ಈ ತಂಬಾಕು ಮುಕ್ತ ಗ್ರಾಮ, ತಂಬಾಕು ಮುಕ್ತ ನಗರ, ಕುಟುಂಬ ನಿರ್ಮಾಣ ಅಸಾಧ್ಯ ಖಂಡಿತವಾಯಿಟ್ಟುಮಲ್ಲ. ನಂಗಲೆ ಆರೋಗ್ಯ ಕಾಪಾಡ್ರ ಒಟ್ಟಿಗೆ ಕುಟುಂಬ ತಂಗಲು ಈ ಚಟದಲ್ಲಿ ನಿಂಡಿತು ದೂರ ಬೈಕರ ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ನಿಂಡಿತು தம்பாக்குரு சட்டத்துக்கு ஒழுகாயிட்டுள்ளங்க. தம்பாக்கு ரஹித்த நாள் டண்டாயங்கும் இ சட்டத்தோ புடகுல்ல பண தொடனாவுரு. இதுக்கு சம்பந்தப்பட்டது கொரியா விசாரங்க கூட நாங்களொட்டிக்கு முன்று சோலிடாரிட்டி யூத் மூமெண்ட் இதரே அத்தியக்ஷாயிட்டுள்ள தஃப்லீல் யூ அயல்ட பழக்கங்க இப்ப கேட்டு வருவா.
1: அதே தேச செல்லும்பனங்கள் ஈ தேசத்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் உண்டு, ஒரு சச்சிவாலயம் உண்டு.
2: இப்போ
1: ஆ சச்சிவாலயத்து நமக்கு நேஷனல் யூத் பாலிசி டாக்குற NYP இன்ட்டு. இப்போ ரீசெண்ட் ஆகிட்டு பரத்து எடுத்து வந்ததாயோ 2021 நேஷனல் யூத் பாலிசி ஏப்ரல் பரத்து வந்தது. இப்போ அதில் இதனால் யூத் கைத்து எந்த ஆக்க ஒரு டீட்டெயில்டு ரோடு மேப்பு ரெடி ஆக்கிறார். அதில் சொல்றது எங்கே சொன்னாங்க ஒரு 5 ப்ரையாரிட்டி ஏரியா உண்டு, ஆ ஏரியத்தில் சொராக்கணும். எதுக்கு சொன்னாங்க நாங்கள் யூத் யுவ சம்பன் மூலம் இருந்துட்டு அதில் முன்னோல் கும்பரக்கும் 5 ஏரியா சொன்னாங்க. ஒன்னாமத்தது எஜுகேஷன் வித்யாபியாசம், அதில் நாங்கள் யூத்துறை யாரும் யாரும் முன்னோல்
2: கும்பரணும்.
1: வரை அகாடமிக் ஆகிட்டு அங்கே நாலேஜ் எடுத்தமே ஆகல, வேற எந்தெல்லாம் நாலேஜ் உண்டு அதெல்லாம் எடுத்துட்டு அங்கே நாங்கள் ரெடி ஆக்கணும். தேசத்தை பிரகதிக்காயிட்டு அங்க எந்தெல்லாம் கொடுக்க கொடுக்க சாத்தியம் உண்டா ஆ டைப்ல அங்க ரெடி ஆக்கணும்னு சொல்லிட்டு ஆ பாலிசில உள்ளது. அதே பாலிசி ஆயிட்டு சாலிடாரிட்டி யூத் மூமெண்ட் இது ஜெண்டாமத்து இது பாலிசி சொன்னாங்க. ஒரு யூத் டெவலப்மெண்ட், யூத் லீடர்ஷிப் பின்ன டெவலப்மெண்ட் சென்ட் யூத் ஃபேஸ் ஆக்கிற செம்மே சவால் இக்கர் எவ்வளே இது சமாஜத்தில் செம்மை ஃபேஸ் ஆக்கிற சவால் இதெல்லாம் எங்கே எதிரிசா உடனே யூத் அங்கே மைக்ரேட் ஆவான் வேற கண்ட்ரிக்கு போட்டு உடனே இந்த ஒன்று ஆக்குறேன் கண்டுட்டாங்க. ஒரு நெல்பீத்தில் சேர்க்கிற போலத்தே ஒரு ஒரு சொசைட்டி உண்டாக்குறது அங்கத்தே காரியக்கிரம எல்லாம் ஆக்கணும் சென்று நாங்கள் கேந்திர சர்க்காரத்து சச்சிவாலய ஈவன் NYP செல்றேன். அதே சொசைட்டிக்கு சாலிடாரிட்டி யூத் மூமெண்ட் ஆகப்போண்டு. மூணாவது பாயிண்ட் எந்த வச்சிருந்தாங்க எம்ப்ளாய்மெண்ட் பின் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணிட்டு உத்தியோக பின் உத்தியம கௌசல இல்ல சமஸ்ய அது எனக்கு ஏது உத்தியோக நிருத்தியோக செல்றது. அப்ப அதே சொன்னு திச்சாமல்ல இப்ப யூத்துல எந்தெல்லாம் அவகாசம் உண்டு நாங்க நோக்கிட்டு அங்க உத்தியோகம் உண்டாக்குறோம் போல இல்லாட்டி அங்க என்ன ஒரு பிசினஸ் தொடங்குற போல இங்கே ஒரு அவகாசத்தை முட்டா நாங்கள் யூத்துரை கொம்மண்ட போல ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நீங்கள் வந்து எதாவது எத்தனை இம்பார்ட் வரே பைசமே ஆகல. ஒரு ஆரோக்கியகர சமாஜம் வேணும், யூத்து ஆரோக்கியகரமாயிட்டு மாத்திர ஆரோக்கியகர ஒரு ஒரு ராஷ்டிர நிர்மாணம் சாத்தியம். நாங்கள் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் உண்டு, அது ஒரு ரிப்போர்ட் தந்து முன்னாள் ஒரு ரிப்போர்ட் தந்து ஆ ரிப்போர்ட்ல அது செல்று ஈ தேசத்தை 8 கோடி ஆல்மா 5 கோடி ஆல்மாறு கெனபிஸ் செல்ற ஒரு ஒரு மாதக்க வசனம் அது யூஸ் ஆக்கி விட்டுள்ளாருன்ட்டு அதுக்கு பலியாயிரார். 8.5 லட்சத்துல ஆல்மாறு இன்ஜெக்ஷன் போலத்தை நீங்க காணுவா இந்த யோட எங்க மாதக்க வசனத்தை போட்டோ பருமாமா இல்லை வீடியோ காணுமாமா இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒரு இந்த மாதிரி நசுக்கு போன்ற போலத்தை நமக்கு காணுவோம். அங்கத்து சாதனை 8.5 லட்சம் ஆல்மாறு அதுக்கு பலியாயிராதுக்கு சொல்றது ஒரு ரிப்போர்ட் தண்டது. அதெல்லாம்ட்டு சுமார் 7 கோடி ரத்தம் ஒரு 30 கோடி ரத்தம் ஆல்மாறு மத்திய இங்கத்ததெல்லாம் உண்டல்ல இங்கத்ததுல ரெகுலர் ஆயிட்டு அங்கே அங்கே நிம்மதி காணவு பயசி உண்டுள்ளாருன்ட்டு இங்கத்தை ரிப்போர்ட் தண்டு. அப்போ இது எத்தனை டேஞ்சரஸ் நோக்கம் சொன்னா இந்த தேசம் எங்கே சொன்னேன் இந்த தேசத்தில் 140 கோடி ஜனசங்கியா பிளஸ் உண்டு 140 கோடி ஜனசங்கியில் 100 கோடி ரத்திர ஆறுல கேட்டேன் இது 40 வருஷம் கீழே பாலக்கார் யுவக்கமார் நீங்க 100 கோடி ரத்திர ஆல்மாறு இதுக்கு என்ட்ராயிட்டாங்க மாதக்க வசனத்துக்கு என்ற இந்திர வவஸ்தை சொன்னாங்க. பாரி ஸ்பீட்ல சொன்னாங்க பாரி ஒரு ஸ்பீட்ல ஈ மாதக்க வசன ஸ்ப்ரெட் ஆயிட்டு அதுக்கு காரணம் உண்டு. இந்தியா சொல்றது என்ன சொன்னாங்க ஒரு ஒரு ஈ விஷயத்துல இது மாதக்க வசன இல்லைங்க மாதக்க தேவிய சாகாட்டா சொல்றாங்க ஈ விஷயத்தில் எங்களை கண்ட்ரியாக நினைச்சிருந்தேன் ஒரு சாண்ட்விச் வல ஒரு சைடில் பாகிஸ்தானா ஆப்கானிஸ்தானா ஈரான் இதில் நீங்கள் கோல்டன் கிரசன்ட்னு
2: சொல்கிறேன்
1: பங்கார் மாதாண்ட் பரிசந்தத்து பேர் இன்னொரு சைடில் நாங்கள் இப்போ சைடில் கோல்டன் ட்ரையாங்கல் சிந்து பங்கார் திரிபுஜா திரிக்கோணம் இதெல்லாம் சொல்லலாம் இப்போ அதில் தாய்லாண்டு மயன்மார் லாவோஸு வியட்நாமும் ஈஜெண்ட் பிளேஸ் பண்ணு ஈஜெண்ட் பிளேஸில் நீங்கள் ஓபியம் சொல்கிற சாமான் ஹையஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிற ஜாகாயிட்டிக்கு இது வேர்ல்டில் ஈ ஜென்ற நடுவலாயிட்டிக்கு இந்தியாவில் ஈ ஜென்ற நடுவ இந்தியாவில் முன்னாள் சச்சிவாலயமே ஒரு ரிப்போர்ட் பரத்திட்டதில் எனக்கு பிடி வரும் பாதிக்கு பாதி ஈ ரெஜிஸ்டர்டு கேஸ் என்னண்டா ஈ மாதக்க திரவியத்தை விஷயத்துக்கு ரெஜிஸ்டர்டு கேஸ் என்னண்டா அது ரிப்போர்ட் ஆகிற நீங்கள் பஞ்சாபு நீங்கள் ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேஷா ஈ சைடில் நீங்கள் சிக்கிம் மிசோராம் அஸ்ஸாம் மணிப்பூர் ஈ ஜெண்டும் ஒன்று கோல்டன் கிரசன்ட்டுக்கும் இன்னொன்று கோல்டன் ட்ரையாங்கலுக்கும் முட்டை முட்டையில் உள்ளது ஆ ஜாகைக்கு என்ட்ரு அவர் இது அங்கேத்து கீழ்வரகு செம்ம நேரம் வேண்டாம் எவ்வளோ ஈ நார்த் இந்தியா நாங்கள் சொல்கிற ஜாகி அவுட்ரு நீங்களே நாங்களே நாங்கள் அவுத்துற பாயிலுக்கு பிறகு அது செம்ம நேரம் வேண்டாம் நாங்கள் ஈ ஜூன் நாங்களே கல்வி ஜூனில் இன்டர்நேஷ்னல் ட்ரக் அது விரோதி தினாயிட்டு ஆச்சரணை ஆக்கிற ஜூனில் அப்போ ஆ டைமில் நாங்களோட மைக்காலத்து போலீஸ் ரங்கம் இதாக்கியார் ஈ அங்கே பிடிச்சி ட்ரக்ஸ் காஞ்சா அஃபீம் ஹெராயின் எல்லாம் இருந்துண்டா அதிலெல்லாம் ஒன்று டெஸ்ட்ரோய் ஆக்கிற ப்ரோக்ராம் ஆக்கியார் நீங்கள் ஷாக்கோ கேட்டேன்ட்டேங்க சுமார் 600 kg எத்தனை காஞ்சா 200 g எத்தனை ஹெராயின் அங்கே நாசாக்கிய விட இதுக்கு நீங்கள் கையை கிட்டாது இது கிட்டாதது எத்தனை உண்டு அது வேண்டிய எத்திர ஜண்டு கூட்டி மூணு கூட்டி நல்ல பண்ணு இத்தனை பல பிஸ்னஸ் ஆக்கும்போது அங்கே அதுக்கு அவங்க பிஸ்னஸுக்கு சக்ஸஸ் ஆகும் வேற வேற வேற வேற ரூட்டு தேடித்து நீங்கள ஒருத்தர் பாயிலுக்கு நீங்களே மக்களை முட்டாங்க வந்த தீர்த்து சமயம் நேரம் வேண்டாம் நீங்கள் ஜாகர்த்தாக்கிலே அத்தரும் பயண காட்டிக்கிற ஈ சிஸ்டம் பல இதில் ஒரு பெரிய ஒரு இது பிடிக்காட்டா இப்போ குடிக்கிறார் நீங்கள் மன பண்ண நீங்கள் அதை கண்டுபிடிக்க சிகரெட் வலிக்கிறார் நீங்க ஸ்மெல் ஆனா அதே போல சாக்லேட் வந்து தின்னான் டைம் நீங்க பிடி வராது காஞ்சாங்கனால எனக்கு மனமே இல்லை அங்கே எடுத்து நீங்க பிடியாவில்ல அங்கே எப்போ அதனால வயலண்ட் ஸ்டேஜுக்கு அதை எடுத்து எடுத்து எடுத்து 25 வருஷம் இங்கனால கழிஞ்சிட்டாம்போ அது கிட்டா தப்பாங்க வயலண்ட் ஆகிறார் அப்பவும் பிடியாவார் நீங்க நீங்க நமக்கு போயாரு அத்தனை பயண கட்டிக்கிற மாதக்க வசன இது கொண்டு நஷ்டம் இதுகள்லாம் எல்லாத்துல நஷ்டமே அங்கே ஜாபு போடல அங்கே ஜாபு போயிடலன்ட்டாங்க ஃபேமிலி ப்ராப்ளம் சொசைட்டியில் அங்கே செப்பரேட் ஆகிறாரு லீகல் இஷ்யூஸ் ஆகிற அங்கே க்ரைமாக்க தொடங்குறாரு என்னங்க ஒரு 3 வருஷத்துக்கு
2: முன்னாலும்
1: எனப்போய யூனிவர்சிட்டி தாங்க ஈ தட்சிண கன்னடா உடுப்பி காசரகோடு ஈ ஏரியத்தில் பிரின்சிபல் ஸ்கூல் பிரின்சிபல்மாரெல்லாம் பிரிச்சுட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆக்கியார் ஈ மாதக்க வசனத்தை எங்கே ஸ்கூல்களை என்ட்ரு மக்கள் எல்லாம் எங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸில் அப்போ அவட அப்பத்து எஸ்பி ஆகிட்டு இந்த பூஷன் போர்ஸ் செல்ரு நீங்கள் மக்கள் கொடுக்குற பாக்கெட் மணி இருந்துண்டா அதுவாட்டிக்கு இதில் நூலான்ட்டு நீங்கள் பாவரையும் பாக்கெட் மணி கொடுக்குறாரு நீங்கள் அங்கே மேலே நோக்கில் எந்த

0: மும்பை ஒரு ரிப்போர்ட் எடுக்கிற அது சில்லு இதே வருஷத்தை கீழ்றாங்க உண்டல்லே அங்க 80% அங்கே பாப்புலேஷன் டோட்டல் பாப்புலேஷன் 80% ஆல்மாரு ஆல்கோஹாலுக்கு அடிக்ட் ஆயிடாருன்ட்டு நாங்க கொஞ்சம் என்னமல்ல எல்லாம் கெடுக்கிற மூளை எதுக்கிட்டேங்க மத்தியா ஒன்னுக்கு ஒன்னு ஒன்னுக்கு ஒன்று ஆயம் போடும் நாங்க நிகா வச்சல கண்டென்ட்டாங்க முட்டாரும் ஒரு யுவக்கா ஒரு வித்தியார்த்தி ஆறும் மாத கவசனத்துக்கு உலக ஐராச்சந்திரன் நம்ம அவட பாஹ்ய கனெக்ஷன் வந்து உண்டா அது ஸ்டாப் ஆக்கோ பிரயத்னாக்கணும் அது அல்லான்ட்டு நாங்கள் சென்னை கவுன்சிலிங் சென்டர் உண்டு சலஹா கேந்திரம் எல்லாம் உண்டு இப்போ சலஹா கேந்திரத்துக்கு அங்கே குட்டியம் போவா பிரைவேட்டும் உண்டு சர்க்காரியும் உண்டு இப்போ ஜெண்டு மொத்தம் அங்கே குட்டிய போயிட்டு அங்கு பராபர் கவுன்சிலிங் ஆக்க இப்போ நான் கவுன்சிலிங் சொல்லும்போது நாங்கள் மைக்கால் தோற்பு நியூ கவுன்சிலிங் உண்டு அது ஒரு ஹில்டா ராயப்பன் ஐமன்னோட பாட்டுறது ஐமன் மட்டும் செம்மையத்தை கேஸ் பண்ணு உம்மா அப்பா மாறு புல்பிட்டு உண்டு பண்ணவர் எங்கனாங்க எங்கனாங்க நாங்கள மக்கள் நீங்க பச்சவாக்குறோம் நண்ட மக்கள் நானும் பெற்று நானும் நண்ட வைத்து நான் ஒன்று வச்சுட்டு இத்தனை பையாக்க நண்ட நானும் அது தின்னத்து நண்பர்கள் நீங்கள் நான் கொள்றேன் சொல்றான் நக்கு எந்த நக்கு எந்துக்கு சேர்க்கணும்ட்டு ஐமா கேட்குறேன்ட்டு ஆம் உம்மா மாறு வந்து புல்பிடும் போ நாங்கள கை தடியில் பிறக்கிறேன் அதுல இடையில வச்சுத்து அங்க பண்டாரு மக்கா பண்ணிட்டு டாய்லெட்ல பாத்ரூம் கண்ட வீட்டுல தைக்கிறாரு அவடைய பலிக்கிறாரு இங்க பிடிவாடலான் இங்க பிடிப்பா ஒரு வர்க்கத்துல காண கிட்ட அதுல ஸ்லம் ஏரியத்துல பின்னாடி போட்டு ஜனம் கேட்கிறாள் அதனால மக்கள் எல்லாம் அது காண கேட்டு அதுவேஷன் ஆக்கும்போ மக்கள் பல்கறிம்போ கிட்ட மாத்தி ஆட்டிக்கிறாது பெட்லர்ஸ் மாதிரி சென்னல சாகாட்ட ஆக்குறாங்க பலத்தை சொல்லல நீங்க படம் கேட்டதில்ல அது இங்க வித்யார்த்தி மாற நடுவில் அதான் அதுக்கு பலியா அவர் கேட்டேன் அதாட்டிக்கிறாங்க மார்க்கெட் ஸ்பீட் மார்க்கெட் அது நீங்க சகாப்பாட்டி ஆகிட்டு கண்டேன் போய் போய் அதே போல ஜாக்கிலாங்க
1: சோத்ருங்களே இது இண்டத்தோ விஸ்வ தம்பாக்கு ரஹித நாள்டோ பாகமாயிட்டு கொரிய விச்சாரங்க தம்பாக்கு நியந்திரண காய்தரோ கட்டுநீட்டாயிட்டு பாலிசித்து தம்பாக்கு முக்த பிரதேசத்தை நாங்கள் நிர்மணம் ஆக்க சொல்றேங்க தோற பழக்க தொட்டுக்கு இண்டத்த காரியக்கிரமத்தை நிப்பாட்டுள்ள கேட்டோண்டிக்கிற இது ரேடி சாரங்கு 07.8 FM ரங்கு ரங்குரு ஜீவனா

பொறுத்து சரியாது 10 கண்டே 2 நிமிஷம் நிகழ்க்கு என்ன பண்ணி ரேடியோ சாரங்கனோட 7.8 FM இந்த தொழிற்சாவடி நேர பிரசாரத காரியக்கிரமம் இன்னைத்து இக்காரியக்கிரமக்கு நிகழ்க்கு மாத்திரைகளை மோக்கிதிஞ்சு சொல்மேலு யான் நிகழ்ன மோக்கி தாழ்ச்சேபிந்தா குலால் பாத்திரம் பண்ணி தொழிற்சாவடி பண்ணக தொழுநாடுத ஆச்சார விச்சார சம்ஸ்கிருதி பரப்போக்குத நெம்புலு இஞ்ச பெத்த பேத்த மார்கள் நம்ம பாத்திரம் நுப்போம் பிரதி தொழிற்சாவடியில் பெத்த பேத்த விஷயக்கு சம்மந்தப்பட்டது பாத்திர நினச்சினத்த ஒட்டிகே கேனன பட்டு நினச்சின கஜ்ஜலா நடத்தும் நுப்பணும் அஞ்சோப்பனக இனித்தைய துளிச்சாவட்டு வா விஷயத்தை பகிட்ட பார்த்துருவரப்பா பண் பிரஞ்சின எல்லிய மட்டத உமேது நிகழ கண்டித்த ஒப்போ கரின துளிச்சாவட்டு பாபு பாங்கள அர்னோட்டிக்கு நடத்தினா ஒஞ்சி பாத்திர கத்தத்த துவனிமுத்ரித்த காரியக்கிரம நீங்கள் கேந்தித்தர் அஞ்சனை இனித்தந்து துளிச்சாவடி நேர பிரசாரத துளிச்சாவடி நேர போனின் காரியக்கிரமம் அதில் பண்ணி நேர பிரசாரத காரியக்கிரமம் இனி பாத்திரம் துப்பினா விஷயதாத பண்டா நிகழ்ன இல்லதல்பல ஒஞ்சி ஜாலடி ஒஞ்சி தை துயரத்திக்கும் அத்தண்ட ஒஞ்சாத்து நம்ம பேலி தபரிட்லா துயரத்திக்கும் அத்தனந்து குட்டெட்லா துயரத்திக்கும் மாதா திக்கிள்ளை ஒஞ்சி தை துயரத்திக்கொண்டு அஞ்சன் எனக்கு தேவரைக்கு பண்புனி பந்ததுனா ஈஸ்வர தேவரைக்கு பாரி இஷ்டத பூ பந்து நம்ம பண்பா அஞ்ச துப்புனாக்கா ஓ பூவாதி பூ பண்புனா யோசனை மல்த்துள்ளாரு அஞ்சனே நம்ம கணபதி தேவரின் பூஜை மல்புனாக அல்ல தீபா அஞ்சதுப்புனாக அந்த ஜால் உப்புணி தை நைட்டு பூவாப்புண்டு அஞ்சனே ரெட்டு நமுனிட உப்புணி ஒஞ்சி பூ தைல ரெட்டு ஜாத்திட உப்புண்டு அஞ்சனே மாத ஹெச்சன திக்கிட்டு ஒஞ்சி தை துயர திக்குண்டு அவ்வோ தை பண்புன ஓ இனித்த காரியக்கிரம பண்பேன் அஞ்சனை அவத்த ஒஞ்சாத்து நம்பொலிகளா திப்போயிட்டு உப்பு நஞ்சனை நம்பொலிகளோ அது ஒஞ்சாத்து மருந்தது உபயோகலா திப்போ அஞ்சனை ஒன்னு பெத்த பேத்த பாசடி தாதாபுர லிப்புரா தைக்குலேன்னு அவனு பூரா இனித்த காரியக்கிரம பண்ணிரவில்ல அவ்வோ தை பண்ணடா எக்கமாலத தை நிக்கல்னா இல்லாத ஜாலத்துல உப்பு எக்கமாலத தை அத்தண்டா ஐட்டில் ரெட்டு ஜாத்தி தெக்க மாலிட்டு ரெட்டு ஜாத்தி உண்டு ஒஞ்சி கடு நேரள பண்ணோடு உப்பு நினச்சின ஒஞ்சி எக்கத தையாதித்தனா எக்கத பூவாதித்தனா குடஞ்சி பொல்து தையக்க ஒஞ்சி அது உப்புனாக்க நெட்டு மஸ்து உபயோகலுண்டு நம்ம ஜாலிட்ல துய்யரத்திக்குண்டு ஆ எக்கத மாலை அத்தனை எக்கத தைத்த பக்கே கண்டித்தப்ப ஒஞ்சாத்து விசாரணை தெரிப்பாவே பாத்திரம் உப்புனாக்கே எக்கத மாலைன்னு பண்ணாக்கனே ஒஞ்சி பின்னர் உள்ளர் அதே ஒஞ்சாத்து விஷய பாத்திர உண்டு தோஜோடு தூக்க காரியக்கிரமக்கு பாத்திரு ஹலோ நமஸ்தே சுஷீலக்கா பண்ண சுஷீலக்கா என் சொல்லாரு அந்தே காரியக்கிரம சுருக்கு சுஷீலக்க லெப்பு கொடுத்து பாத்திரு விஷயம் பர பண்டேரு எக்க மாலத பக்கிட்டு நீ பார்த்திருக்க நிக்கலாம் இல்லல்ல இல்லாத ஜால்டு தை புற நடத்தினால்ப எக்க மாலத தையுப்பு அதனால் துளசி கட்டதல்பலா கிளவர்னா இல்லாத எக்க மாலத தையுப்புணும் அஞ்சனந்து எல்லி எடுத்து பார்த்து மல்ல முட்டலை ஆப்புணும் அஞ்சு நீத்தாத்தானே கிளவு குட்டெடுல உப்புணும் பேலித பரீட்டில் உப்புணும் அஞ்சு அதுப்புனாக ஈ எக்க மாலத தாத உபயோகம் உண்டா அதனால் உப்பு நினச்சின ஒஞ்சாத்து விசேஷத்தை நினைத்து காரியக்கிரம பட்டுன்ற உள்ள அஞ்சனித்த ஆட்டி திங்கோல் தூளி ஆட்டி திங்கோல் பண்ணாக ஆட்டி திங்கோல்த பக்கெட்ல நம்ம பாத்திரம் நினச்சின விஷயம் மஸ்து உண்டு நான் தும்புத துளிச்சாவட்டு கண்டித்த ஆட்டி த பக்கெட்டு பார்த்துருக்கா ஆட்டி திங்கோல் சுருவாத்துண்டு ஒஞ்சாத்து விசேஷத்தில் ஆட்டிடல உண்டு அதாதான் எப்படு அவ் ஆட்டித பக்கெட்டு நான் பொக்கத நான் பர்பி துளிச்சாவட்டு பார்த்துருக்கேன் அண்டா இத்தே எக்க பண்புனா ஒஞ்சி மருதுத தையின்னு பண்ணுலி எக்கத தைனு அர்க்க அத்துண்டா தேவரேகா பந்தல தேவரேகா பந்தல எப்பரு எக்கத தை இத்தினால்ப அந்தர்ஜல உப்புண்டு அஞ்சினால்ப குவேல் தோடுண்டா எட்ட நீர் திக்குண்டு பண்புனு நொஞ்சாத்து நம்பொல்லிக்கலு பண்டா அதை இத்தினால்ப நீர்தாம்சலு ஜாஸ்தி உப்புண்டு அந்தர்ஜலத்த மட்ட ஹெச்சாது உப்புண்டு பண்பு நஞ்சினவு அஞ்சாத்து பின்ன ஹெச்சினாக்கல எக்கத தை புறவு உப்புண்டு அல்ப குவேல் தோடு நஞ்சின கஜ்ஜனும் அல்பேரு அஞ்சாது புனாக
ಎಡ್ಡ ನೀ ಎತ್ತಿಕೊಂಡು ಅವಲ್ಪ ಅಲ್ಪ ಇಲ್ಲ ಕಟ್ಟರೆ ಯೋಗ್ಯವಾಯಿನಂಚಿನ ಜಾಗ ಅಂದ್ಲ ಪನ್ಪಿರ ಬೊಕ ಒಂದೊಂಜಿ ನಂಬಿಕೆಲ ಅಂದನು ಪನೊಲಿ ಅಂಚನೆ ಬೊಲ್ದು ಎಕ್ಕದ ದೈನ ಪೂಜೆ ಮಲ್ತಿಂಡ ಗಣಪತಿನ ಬೊಕ ಸೂರ್ಯ ದೇವರನ್ನ ಪೂಜೆ ಮಲ್ತಿನಂಚಿನ ಫಲ ತಿಕ್ಕೊಂಡು ಪನ್ಪಿನ ಉಲ ಅನಾದಿ ಕಾಲೊಡ್ದು ಬತ್ತಿರಂಚಿನ ಒಂಜಾತ ನಂಬಿಕೆ ಎಕ್ಕದ ಪೂತ ಮಾಲೆ ಮಲ್ತದ ದೇವರ ಕೋಣೆದ ಬಾಕಿಲಿಗೆ ಇಲ್ಲದೆ ಎದುರುದ ಬಾಕಿಲಿಗೆ ತೋರಣ ಕಟ್ಟಿಂಡ ವಾಸ್ತುದೋಷ ಪರಿಹಾರ ಆಪಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂಜಾತ ನಂಬೋಲಿಕೆಲ್ಲ ಉಂಡು. ಇನ್ನು ಎಕ್ಕದ ಒಂಜಾತ ವಾದಿತ್ತಂಡ ಎಕ್ಕದ ಪೂತುಲೆ ಏತ್ ಶೋಕು ಪಣ್ಣ ಭಾರೀ ಶೋಕದೊಂಜಿ ಪೂ ಎಕ್ಕದ ಪೂ ಅಂಚನೇನ ಮಾಲೆಪುರ ಮಲ್ತದ ಕಟ್ಟಿಂಡ ಭಾರೀ ಶೋಕು ತೋಜನು. ಇಂದು ತೂದಿಪ್ಪರ ನಿಕ್ಲ ಎಕ್ಕದ ಪೂನು ಅಂಚದಪ್ಪನಾಗ ಒಂಜಾತ ನಂಬೊಲಿಗೆಲು ಅಂದಿಟ್ಟು ಪೂರ ಉಂಡು. ಈ ನಂಬೊಲಿಗೆಲು ನಮ್ಮ ತೂಪುನಿ ಪಂದಿತ್ತಿನ ನಮ್ಮ ಒಂಜಾತ್ ಎಕ್ಕದದ ಇಲ್ಲದಲ್ಪ ಬಲತ ಮೈಟ ನಡೆದು ನಿತ್ಯ ಪೂಜೆ ಮಲ್ಪುನಿ ನಮ್ಮ ತೂವಲಿ ಅಂಚನ ಇಲ್ಲಡುಪ್ಪುನಂಚಿನ ಒಂಜಾತ್ ಋಣಾತ್ಮಕ ಶಕ್ತಿ ಒಂಜಿ ನಾಶ ಅದ ಧನಾತ್ಮಕ ಶಕ್ತಿ ಹೆಚ್ಚುಂಡು ಪನ್ಪುನಂಚಿನ ಒಂಜಾತ್ ವಿಷಯ ಉಂಡು. ಅಂಚನೆ ವಿಘ್ನ ನಿವಾರಣೆ ಅದ ಒಂಜಾತ್ ದಾದ ದುಷ್ಟಶಕ್ತಿಲು ದೂರ ಆಪುಂಡು ಬೊಲ್ದು ಎಕ್ಕದ ಬೇರೆದ್ದು ಮಲ್ತಿನಂಚಿನ ಗಣಪತಿನ ಮೂರ್ತಿನ ಇಲ್ಲದ ಈಶಾನ್ಯ ಭಾಗೊಡದ ಇದ ಪೂಜೆ ಮಲ್ತಿಂಡ ಏಕಾಗ್ರತೆ ಬೊಕ್ಕ ಜ್ಞಾನವೃದ್ಧಿ ಆಪುಂಡು ಪನ್ಪಿನಂಚಿನವು ನಮ್ಮ ಹಿರಿಯರು ನಂಬೊಂದು ಬತ್ತಿನಂಚಿನ ಒಂಜಾತ್ ನಂಬೊಲಿಗೆಲು ಖಂಡಿತ ಪನ್ಪ ವ್ಯಕ್ತ ವಿಚಾರಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ನಿಖಿಲ್ಲ ಲೆಪ್ಪುಕೋದು ಪಾತ್ರರಲ್ಲಿ ದುಮ್ಮದ ಭಿನ್ನರಲ್ಲೇರು. ಹಲೋ ನಮಸ್ತೆ. ಹಲೋ ನಮಸ್ತೆ ನಮಸ್ತೆ ನಮಸ್ತೆ ಇರು ಪಾತ್ರನಕ್ಕೇನೊಂದಿಜ್ಜಿ. ಹಲೋ ಪಲ್ಲೆ ಪಲ್ಲೆ ಇರು ಪಾತ್ರನಕ್ಕೇನೊಂದಿಜ್ಜಿ ನಲ್ಲಕ್ಕ ಇರ್ನ ಮೊಬೈಲ್ ಸರಿಜ್ಜೆ. ಹಾ ಹಾ ಹಾ ದಾಲಕ್ಕೇನೊಂದಿಜ್ಜಿ ಇರು ಪಾತ್ರನಪ್ಪಣ ಅಂದೆ ಆಂಡಲ್ಲ ಸರಿ ಇಜ್ಜಿನಲ್ಲ ಒಂದು ಲೆಪ್ಪು ಕೊಡ್ದು ಪಾತ್ರರ ಪ್ರಯತ್ನ ಮಲ್ದರು ಸೊಲ್ಮಿಲ ನಲ್ಲಕ್ಕ ನನ್ನ ದುಂಬಗ ಮೊಬೈಲ್ ಸರಿ ಆಯಿ ಬೊಕ್ಕ ಲೆಪ್ಪು ಕೊಡ್ದು ಪಾತ್ರಲ್ಲಿ ದಾಲಕ್ಕೆ ಏನೊಂದಿಜ್ಜಿರು ಪಾತ್ರ ನೊಪ್ಪು ನಾವು ಸೊಲ್ಮಿಲ್ಲ ಸೊಲ್ಮಿಲ್ಲ ನಲ್ಲಕ್ಕ ನಳಿನಿ ಕೋಟೆಕಾರ ಲೆಪ್ಪು ಕೊಡ್ದು ಪಾತ್ರಿರು ಆ ಪಾತ್ರ ನಂಚಿನವು ಸ್ಪಷ್ಟವಾದ ಕೇನೊಂದಿಜ್ಜಾರು ನಾವು ಮೊಬೈಲ್ ಸರಿ ಇಜ್ಜಿಗೆ ಆಂಡಲ್ ಒಂಜಿ ತುಲೆ ಮೊಬೈಲ್ ಸರಿಜನ ಒಂಜಿ ಪಾತಿರ್ಗ ಒಂಜಿ ಲೆಪ್ಪು ಕೊಡ್ದು ವಿಚಾರನ ತೆರಿಪಾಗ ಬಂದು ಒಂಜಿ ಉಮೇದಿಡ್ ಫೋನ್ ಮಲ್ತಿದ್ದೀರಿ ಅಂದ್ರೆ ಉಮೇದಿಡ್ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಏನೊಂದಿಲ್ಲ ನಿಖಿಲ್ಲ ಇಂಚಿನ ಉಮೇದಿಡ್ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಏನೊಂದಿತ್ತಾರಂಡ ನಿಖಿಲ್ಗೆ ಎಕ್ಕದ ಬಗ್ಗೆ ಒಂಜಾತ ವಿಷಯ ಗೊತ್ತಿತ್ತಂಡ ಎಕ್ಕ ಅಥವಾ ಎಕ್ಕ ಮಾಲದ ಬಗ್ಗೆ ವಿಷಯ ಗೊತ್ತಿತ್ತ ನಿಖಿಲ್ ಲೆಪ್ಪು ಕೊಡ್ದು ಪಾತಿರಲಿ ಅಂಚಿನ ಒಂಜಾತ ನಂಬೊಲಿಕ್ಕೆಲು ಪನೊಂದಿತ್ತ ದುಮ್ಮದ ಹಿರಿಯಕ್ಕೆ ಒಂಜಾತ ನಂಬೊಂದು ಬತ್ತನಂಚಿನ ನಂಬೊಲಿಗೆಲು ಕೆಲವು ಸರ್ತಿ ಎಕ್ಕದ ಬೇರೆಡು ಸ್ವಾಭಾವಿಕವಾದ ಗಣಪತಿನ ರೂಪ ಮೂಡಿದು ಬರ್ಪುಣು ಒಂದು ತಿಕ್ಕುನಂಚಿನ ಅಪರೂಪ ಆಂಡಲ ತಿಕ್ಕುನ ಸಾಧ್ಯತೆ ಉಂಡು. ದಯಪಂಡ 15 ವರ್ಷದ್ದು ಬೊಕ್ಕ ಗಣಪತಿ ಬೊಕ್ಕ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿ ಬೇರೆಡು ಮೂಡುವೇರು ಅಂಚಿನ ಬೇರ್ಲಿನ ವ್ಯಾಪಾರ ವ್ಯವಹಾರ ಜಾಗುಡು ದೀವುಂಡ ಎಡ್ಡೆಯ ಪನ್ಪರ ಒಂಜಾತ ನಂಬೊಲಿಗೆ ದುಮ್ಮುಪರಿಂದಿನ ಪರ ಪನೊಂದಿತ್ತೇರು. ಅಂಚನೆ ಎಕ್ಕದ ದೈತ ಅಧಿಪತಿ ರವಿ ಪಂಡ ಸೂರ್ಯಗ್ರಹ ಈ ರವಿಗ್ರಹದ ದೋಷ ಇತ್ತಿನಕ್ಲು ಎಕ್ಕದ ಇರೆಡ್ದು ರವಿಗ್ರಹನ ಪೂಜೆ ಮಲ್ಪುಡು ಬೊಲ್ದು ಎಕ್ಕದ ಪೂತ ಮಾಲೆ ಮಲ್ತದ ಮಂಗಳವಾರ ಬೊಕ್ಕ ಶನಿವಾರ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿಗೆ ಬೊಕ್ಕ ಶನಿದೇವರಿಗೆ ಅರ್ಪಣೆ ಮಲ್ತಿಂಡ ಶನಿ ದೋಷ ನಿವಾರಣೆ ಆಪುಡು ಪನ್ಪಿನಂಚಿನ ವಿಚಾರ ಆದಿತ್ತಿಂಡ ಆಂಜನೇಯ ಅನುಗ್ರಹ ಆಪುಣು ಪನ್ಪಿನ ಜೊತೆ ನಂಬೊಲಿಕೆಲು ಶಿವದೇವರಿಗೆಲ್ಲ ಎಕ್ಕದ ಪೂ ಇಷ್ಟ ಪಾರ್ವತಿ ದೇವಿ ಎಕ್ಕದ ಪೂ ಸಮರ್ಪಣೆ ಮಲ್ತದ ಶಿವದೇವರನ್ನ ತನ್ನ ಸ್ವಾಮಿಯಾದ ಪಡೆಯರು ಪನ್ಪಿನಂಚಿನ ಪುರಾಣ ಕತೆ ನೆನ್ ತೆರಿಪಾವಣು ಒಂದು ನಂಬೊಲಿಗೆದ ಭಾಗ ಆದಿತ್ತಿಂಡ ಅಂದೆಟ್ಟು ಒಂಜಾತ್ ಮರ್ದದ ಗುಣಕುಲ್ಲ ಉಂಡು ಅಂಚನೆ ತೂಪಿನಿ ಪಂದಿತ್ತಂಡ ಬೆತಬೇತ ಭಾಷೆಡು ಬೆತಬೇತ ನಿನ್ನ ಲೆಪ್ಪಿರು ಒಂಜಾತ್ ವೈಜ್ಞಾನಿಕವಾದ ಒಂಜಾತ್ ಪುದರ್ಲುಂಡು ಬೆತಬೇತ ಭಾಷೆಡಿಂದ ಒಂಜಾತ್ ಪುದರುಂಡು ಅವಿನ ಪುರ ಖಂಡಿತ ಪನ್ಪೆ ಅವಕ್ಕೆ ದುಂಬು ಒಂಜು ಪೊರ್ಲ ಕಂಠದ ಪದನಕ್ಕೇನೊಂದು ಬಲೆ ಐದ್ ಬೊಕ್ಕ ಕಾರ್ಯಕ್ರಮ ದುಂಬು ಅರಿಯುಣು ನಿಖಿಲ್ನ ಲೆಪ್ಪು ಕೊರಲಿ ಆಜಿ ಮೂಜಿ ಆಜಿ 4 2 0 4 9 4 9 ಈ ಒಂದು ಸಂಖ್ಯೆಗೆ ನಿಖಿಲ್ನ ಇಲ್ಲ ಜಾಲಡ್ಲ ಎಕ್ಕದ ದೈ ಉಪ್ಪು ಎಕ್ಕದ ಮರ ಉಪ್ಪು ನಿಖಿಲ್ನ ನೆಡ್ದು ಒಂಜಾತ ಉಪಯೋಗನ ಪಡೆದುಪ್ಪರು ಅಂಚಿನ ಒಂಜಾತ ವಿಷಯಲಿತ್ತಿನ ಲೆಪ್ಪು ಕೊಡ್ದು ಪಾತಿರ್ಲಿ ಕೇನೊಂದು ಉಪ್ಪಲೆ ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ 107.8 FM ಒಂದು ರಂಗ್ ರಂಗದ ಬದುಕು.

பிரிஞ்ச குத்து தேவ புஞ்சி துளுநாட சரித்திரேடு எதோஜன பீரேரு தன்குள்ள சாத்துர்புன்னு தோஜாது மெரேது அறத்தான ஆளுது தண்டுத கலட்டு நெத்தெருத ஓக்குள் விடு மடியாது காயபுர்து கைலாச சந்ததின கதை நம்ம தும்புண்டு. தேவ் பூஞ்சன கதை எங்கு சுரு துவரத்திக்குதினி துளு யக்ஷகான மேளத டென்ட்த ஆட்டோடு. கர்நாடக யக்ஷகான மேளத குழு குப்புந்தித்தின தேவ் பூஞ்ச பிரதாப பைதர்கள பிரதாப தளவாயி துக்கண்ணே இஞ்சித்தி ஆட்டோலு இனி நெம்பு மாத்திர. போளார் நாராயண செட்டரேன கோட்டி ராமய ரைக்கலேன சென்னையே மிஜாறு அண்ணப்பெரேன சாயன பைத்தியே இஞ்சித்தி எசோலு இனிகுலா என்ன மனசிடு பஜ்ஜி மாஜந்த நெம்புடுண்டு. யானித்த பனரப்பிதர்தினி பெரிஞ்ச குத்து தேவ் பூஞ்சரே கதை. சரித்திரகாரே கணபதி ராவ் ஐகள் பரத்தின தக்ஷிண கன்னட ஜில்லத பிராக்கத இத்திஹாச பன்பி பூக்குடு தேவ் பூஞ்சன கதை திக்குண்டு. உந்தெடுதுல பொருளுடு நங்கு திக்குனு பார்த்தனத உலாயி சுமாறு பத்னாஜினே சதமானத காலோடு துளுநாடுனு ஆளுந்தித்தின அஜிலேரு பங்கெரென கார்பாரத பொறுத்துடு தண்டுத தலாயித்தே ஆது அங்கத கலட்டு தங்க தர்ப்புனு தோஜாதின தேவு பூஞ்சே துளு மண்ணிடு சுண்ணத பொட்டந்தே பனொலி. கிறிஸ்தசக சரத்த ஐநூத்த ஐவனே இசவித பொறுத்துடு திம்மண்ண அஜிலேரென காலோடு அஜிலெரெகுலா லக்ஷ்மப்ப பங்கார செரெகுலா தொட்டுத இசையொடு லடை நடப்புண்டுகே. அப்பக திம்மண்ணாலஜிரேரு தன்ன தளவாய் அயஞ்சித்தின பெரிஞ்சே குத்து தேவு பூஞ்சனு சைன்யதொட்டுகு அங்க பச்சிரே கொர்து அங்கோகு கடப்புடுவேரு. பண்ட்வாளொடு பங்கரசிர்ன தளவாயி மணிமஜல குத்துத துக்கண்ண கொண்டேகுல தேவு பூஞ்சகுல ஒய்கையாப்புண்டு. பண்டவாளத கைத்தல்த மணி கிராமத சண்டத்தி மாறு பன்பி ஜாகுடு நடத்தின லடையிடு துக்கண்ண கொண்ட தேவு பூஞ்சட சோத்துது பிராணபிக்ஷே நட்டுவே ஆண்ட தேவு பூஞ்சே பகைமானினு இனி புடுண்ட எல்லெலா துச்சரையாவு உந்து துக்கண்ண கொண்டன தரை கடுத்தது பஞ்சிக்கல்லு கோட்டெடுத்தின திம்மண்ண அஜிலரேகு ஒப்பியாவே. அப்பக தேவு பூஞ்சரேகு பத்னாஜி வருஷ பிராயகே. தேவு பூஞ்சரேன கதை சரித்திரெடுதுலா துளு பாடுதனுலெடு பஜி கதையாது தோஜுஜி அல்ப தேவு பூஞ்சன பிர்து பீரா ஜவனாதிகத ஆங்கார மச்சரத ஜனுக்குள்ன ராஜக்கிய குதந்திர தெய்வ ஜுமாதின மாயத மைமே காளகத பொர்த்துடு தன்கு பெரிசாயத கந்த பூழ்ய கொர்த்தின ஜுமாதின பறக்கெத நேமோகு பொர்த்து தத்துது பத்தின காம கத்தெரித முத்தெரிடு அகேரிகு தெய்வா தேவு பூஞ்சரே இரேகு அபயத கந்த கொருடா அத்து மரணத கந்த கொருடா அந்து ஜுமாதி கேனுனா கொடியடித்த மதிப்பு உன்னு மாத்த பீரே தேவு பூஞ்சன துரந்தத கதைல நம்மது முதிப்புணு. ப்ரொஃபெசர் அமிர்த சோமேஸ்வரரு சம்பல்த்தின பாடுதன கோப்பெடு பர்ப்பின பெரிஞ்சகுத்து தேவு பூஞ்சே பன்பி பாடுதனுடு துக்கண்ண கொண்டேகுலா தேவு பூஞ்சரேகுலா ஆத்தின லடையித ரம்பு இஞ்ச உண்டு. அஜில அரசுரல்ன அங்கபச்சிரேகி கைகொர்து பிதர்தின லத்து பிராயித தேவு பூஞ்சே தெய்வ ஜுமாதிகு பறக்கே பன்பே எங்கு பெரிசாய ஆது எனனு ஈ தண்டுடு கெந்தாது குறியடா நிக்கு.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

0: எஸ்ஐஆர் அஜிபல்கி மந்திரன் பாரா நிக்கில் தருதரு ஓட்டர் லிஸ்டில் தைதாய் உருசா சாத்தியத்தை ஜாஸ்தி உண்டு அஜாத் பிரதிலால் நிக்கலினா டாக்டரி பரிசீலனை மகுத்தது கட்டாயவாத சைன் பாடுது பூட்டுகளாக அதிகாரி கூறியது என மறுப்பூச்சி
1: ಗಡಿಬಿಡಿ ಗೋಚಿ ಬೂತ್ ಮಟ್ಟದ ಅಧಿಕಾರಿಗಳು ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಮಾಹಿತಿ ತೊರೆದು ಅಗತ್ಯ ಸರ್ಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ
0: ಇಂಗ್ಲೆಂಡ್ಲಿನ ಪ್ರತಿಯೊಂದಿಗೆ ನಮ್ಮ ಓಟದ ಲಿಸ್ಟ್ ಇದೆ

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான் நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

நமஸ்கார, யான் சாயகிருஷ்ண குட்ல பாத்திருந்தேன். நிக்குல் கேனந்துலரு 107.8 FM சாரங் உந்து ரங்க ரங்கத பதுக்கு.